மனசன் பொழியானே நசரி இயக்கான தீனுடே நஜென்னா கேடோ கேடனோ ஏசவன் கசிம்மத்துவன்ன ஒக்கொலன் ஐயாம் பிசாயன பண கொக்க.